0: हंगार
1: अंगार दो मेंदुल कोरी एकार गड़ फना रहे रिपीट एरे दिया गड़ तेरी हूँ आदि बुद्ध दो होकेरे मेंदमो बार गड़ तेरी हूँ
0: हंगार
2: हम एकने दिवे राज्य के लड़ूं
3: துராஸ் ஐ தரிகா அஹர்மெங்க பஹா சகாஃபதா ஆதகாதாக தெரேக ஆத பேவர் கந்தத்தகே ஹுரே அடுவஹாலம் பேணுந்தா
4: ஆ வரப் பேணும்
2: திவிராஜகட டியூன் கொல்லா அங்கார்துகி ஹவீர் ஃபஹிஜ்ஜார் புராசித்துகி ஹவீர் ஹதர்குட் பனராக அதி ஆதித்துகி ஹவீர் ஃபஹிஜ்ஜார் ஹமேகனி திவிராஜகட டியூன்

0: சுக்கு சுக்கு அரவிந்த தரிங்க வாகத்தில்
1: ಕೊಮ್ಮೆ ಅಂಗಾರ ದೋಹೆಗೆ ರೇಗಂಟು ಎಗ್ಗಾರ ಜಾರಿ.